0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரேகு
1: எங்க தால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதன சேகர இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இரேகு தாதாண்டிய வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவான முனித கிருஷி மந்தனல புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சி பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணன் பரீட்ச மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்ச அனுப்பேரே
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணனு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா ஓல் மல் பெரிய
0: அவு நம்ம உஜிரடி உண்டி
2: அந்த நிக்கின ஜாகத மண்ண பரீட்சை மல் பொடுந்துள்ளார அஞ்சாண்டா நிக்கின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜ் தா கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபலே போன் நம்பர் 97 3 1 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் கூடரா 97 3 1 4 0 8 8 ஆஜி

0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரேகு
1: எங்கதால புரிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புரிச்சு தால புரிச்சு துல்ல
0: இரேகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்ணப்பு நான் மாறேன் வாவான முனித கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவனா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சி பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்ச மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பேரு
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் அனுப்பேரு
1: சேகரா
2: ಕ್ಯಾಂಪಸ್ ಉಪ್ಪುನ ಮಣ್ಣ ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರ ಗೊಬಲೆ ಫೋನ್ ನಂಬರ್ 97 3 4 0 8 8 ಫೋನ್ ನಂಬರ್ ಕೂಡ 97 3 4 0 8 8